0: தேனிசை அரங்கம்
1: இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 மெகாஹெர்ட்ஸ் 98.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தீனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே தரத்தில் இறைச்சான உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணின் தொடனில்

இன்றைய காலை சிந்தனை யாரையும் வெறுக்காதீர்கள், எதிர்பற்றியும் கவலைப்படாதீர்கள், குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள், எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில். 1994 மே மாதத்தில் 20 அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் டுவெட். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் பிரபு மேலும் ரமேஷ், நடிகை மீனாட்சி சிசாத்ரி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமித்தவர் இசை மீது ரகுமானவர்கள், பாட்டுக்கு குரல் தருகின்றவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் செய்யும் உதவி மிகவும் உயர்ந்தது. அந்த உதவியின் மதிப்பை என்று பார்த்தால் அது கடலை விட பெரியதாக இருக்கும். எனவே நமக்கு உதவி செய்தவர்களின் நன்மையே என்றும் மறக்காமல் நன்றியுடன் இருக்க வேண்டும். If one waits the value of help rendered without expecting any return, its goodness is greater than the ocean.
1: Evergreen songs with R.J. Sundaram on Tenisiyarangam.

அனைவருக்குமே வந்து கௌரவம் ஸ்ரீ வானொலியில் இந்த அதிகாலியில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கினும் சரி நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சது அம்மா, இன்னைக்கு திங்கட்கிழமை, மறுபடியும் இந்த திங்கட்கிழமை வந்துவிட்டது, ஜூன் மாதம் 8ஆம் தேதி. மேலும் புதிய வாரத்தின் முதல் நாளில் உங்கள் அனைவரையும் அன்போடு நாம் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள், புதிய நம்பிக்கைகள் நிறைந்த நாள். நேற்று நடந்ததை பின்னால் விட்டுவிட்டு இன்று நாளை உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த நாளில் நாம் தொடங்குகின்றோம்.

காலை நேரத்தின் இனிய குளிர் காற்றும் பறவைகளின் இனிய கீதமும் உதய சூரியனின் பொன்னான கதிர்களும் உங்கள் நாளை மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டும் மேலும் இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறட்டும். உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு புன்னகை பரிசு அடையுங்கள். அந்த ஒரு புன்னகை பல இதயங்களை மகிழ்ச்சிப்படுத்தும்.

சூரிய தினமும் முடிக்கின்றான். அதுபோல நாமும் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். வெற்றி ஒரே நாளில் கிடைக்காது, ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களை அது ஒரு நாளும் ஏமாற்றாது. இன்றைக்கு வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கும் வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் அன்பு இல்லத்தரிசரிகளுக்கும் தொழிலில் ஈடுபடும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கு மூக்காவூரை சேர்ந்த திரு கோவிந்தன் அமசி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி நீலம் மேலும் கலென் திவனா அருவி பழனி அருள் ஓவியா ஆதிசேகரன் செந்தில் வேலன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த படனை நாம் மூலாசியூரை சேர்ந்த புவனேஸ்வரி விலாயுதன் தனது பிறந்தாவட்டி நம் அன்புடன் வடகேகணும். அப்பா அம்மிவின் அம்மா சார்மிளா தத்தாவிடி அப்பாய் ராஜம்பா அத்தி வள்ளி அத்தி லாலினி வீணா விதி இராகினி அத்தி பமேலா சரோஜா சிரும்பால் விலாயுதன் குடுத்தார் ஆகியோரின் சார்பில் நோட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனை நாம் தேசோத மூலாசியூரை சேர்ந்த அபிசன்ன இரமஸ்வாமி தனது பிறந்தாவட்டி நம் அன்புடன் வடகேகணும். அம்மா மனிஷா அப்பா இந்திரன் அம்மாய் தேவகி மேலும் பெரியம்மா வாணிதா மேலும் வானிசா அருமை அம்மாய் மல்லிகை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றனர்.

0: இன்றும் ரிவேஜகம்போ ஊரைச் சேர்ந்த திருமதி ஷாலினி மங்கப்பத்தி கோவிந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் துணைவன் தீபன். மேலும் த்ரிஷாலன் மாமன் ராஜன் அத்தை ரூபி அம்மா ராதா அப்பா தேவதேஸ் அக்கா இராகினி நேசன் வெற்றிவேலன் யுவானி அழகன் தரணி மேலும் தையலன் கோவிந்தன் மங்கப்பத்தி கதிர்வேலு காளிமுத்து பிள்ளை குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக எந்த பாடலை நாம் கியூபி வசிக்கும் ரேசன் ஜோய்வன் தாத்தா அமாய் மேலும் அப்பா வீரன் முன்னிசுவாமி கத்காகோ ஊரைச் சேர்ந்த நிலனா நீல்சன் சான்வி கோவிந்தன் ஜென்சன் நிலனா மேலும் ஜோய்வன் லோனா வானா குப்பன் சர்வன் செல்வி ஆகியோருக்கும் அவருடன் நாம் அடங்கிக்கிட்டோம். இதே பாட்டை நாம் லெஸ்காலி ஊரைச் சேர்ந்த ராஜு நாய்க்கன் குமிலா தேவி ஜெஸ்ஸினி ருதேச நாதவன் அத்தி நாயகி மேலும் கஸ்காவில் ஊரைச் சேர்ந்த சிவன் சிலோயி விம்லா செந்தி ஆகியோருக்கும் அவருடன் நாம் வணங்குகின்றோம்.
1: Free on release.

அம்பர்களி இன்றைய காலை நிகழ்ச்சியில் எங்களோட நிறைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் நாள் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எங்கள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய நாள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.